ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

438.6 மீட்டர், 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் வைகாசி திங்கள் 19 நாள், ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், ரேடியோ தின சிறப்பு நிகழ்ச்சி, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழா வரும். குரலமுதம் நகை வகையராகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடி உறும். பொருள் சிரித்து பேசி நடிப்பவர்களின் நட்பை காட்டிலும் பகைவர்களால் ஏற்படும் துன்பம் 10 கோடி மடங்கு நன்மையானது என்று கருதப்படும். மீண்டும் குரல் நகை வகையாகிய நட்பின் பகைவரால் பத்தெடுத்த கோடி உறும். குறள் எண் 817, அதிகாரம் தீ நட்பு.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழை நீடிக்கும். மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களை தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி பம்புகா நாளை காலை 6:30 ஷுராஸ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ரோனி லக்ஷ்மி நாளை காலை 6:15 ஷுராஸ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9:00 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி நாத் பர்சேஜ் நாளை முற்பகல் 11:00 ஷகித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:00 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பி ராணி சங்கா நாளை காலை 7:00 ஷகித்தீப் ஷுராஸ்தீப் ஸ்ட்ரைட் ஐலண்ட் கதம் தலா மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே வியாழன்கிழமை காலை 7:00 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி கமோட்டா நாளை காலை 7:00 ஷுராஸ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 1:00 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா. இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மசோதா. இதன் இலக்கு வருகின்ற 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது. ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்யும்.

நேர்களே, மத்திய அரசாங்க திட்டங்களுள் ஒன்றான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்ன என்பதை பற்றி நாம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, நம்மில் பலர் நம்முடைய எதிர்காலத்திற்காக சேமிக்கின்றோம், சேமிப்பதற்காக திட்டமிடுகின்றோம். அந்த வகையில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தங்களுக்கு ஒரு சிறந்த அஞ்சலக சேமிப்பு திட்டமாக விளங்குகிறது. அதாவது வங்கிகளை போன்ற அஞ்சல் நிலையமும் மூத்த குடிமக்களுக்கான திட்டத்தை வழங்குகின்றன. மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு திட்டம் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு அஞ்சலக சேமிப்பு திட்டமே. தபால் சேமிப்பு திட்டங்களில் அதிக வட்டி கிடைக்கும் திட்டம் இது. 55 வயது அல்லது 60 வயதிற்கு குறைவான ஒரு நபர் இந்த திட்டத்தில் சேரலாம். அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று நினைக்கும் மூத்த குடிமக்களுக்கு இது ஒரு சிறந்த சேமிப்பு திட்டமே. தற்பொழுது இதன் வட்டி விகிதம் 7.4% உள்ளது. இருப்பினும் ஆண்டிற்கு ஆண்டு இதன் வட்டி விகிதம் மாறுபடும். 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி வருமானம் தங்களின் வங்கிக் கணக்கிற்கு வரவு வைக்கப்படும். ஆன்லைன் மூலமாகவும் சேர்த்துக் கொள்ளும் வசதியும் இத்திட்டத்தில் உள்ளது. இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடாக 1,000 ரூபாய் முதல் அதிகபட்ச முதலீடாக 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். ஒரு வைப்புதாரர் தனிநபர் அல்லது வாழ்க்கை துணைவருடன் இணையாக 1-க்கும் மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஒருவரே 1-க்கும் மேற்பட்ட கணக்குகளை இயக்கலாம். ஆனால் முதலீடு உச்சவரம்பு 15 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த அஞ்சலக மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்ய விரும்புபவர்கள் அருகில் இருக்கும் தபால் நிலையங்களில் அக்கவுண்டை ஓபன் செய்யலாம். குறிப்பாக இந்த மூத்த குடிமக்கள் சேமி

சேமிப்பு திட்டத்தின்படி அக்கவுண்ட் ஓபன் செய்த பிறகு இந்தியா முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் அக்கவுண்டை டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம். இதற்கு வயது, ஆதாரம், கடவுச்சீட்டு, மூத்த குடிமக்கள் அட்டை, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரின் சான்றிதழ், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, பள்ளியிலிருந்து பிறப்பு சான்றிதழ், தேதி, ஓட்டுநர் உரிமம் ஆகியவை தேவைப்படும். இத்திட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள எந்த தபால் நிலையத்திலும் திறக்கலாம். SCSS திட்டத்தை டெபாசிட் செய்ய வசதியாக சில தேசிய மற்றும் தனியார் வங்கிகளும் உள்ளன. தற்போது இந்த சேமிப்பு கணக்கிற்கு சுமார் 7.4% வட்டி வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு காலாண்டிற்கும், அதாவது ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மற்றும் ஜனவரி என்று 3 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படுகின்றது. ஒரு ஆண்டிற்கு முன்னர் வைப்பு தொகையை திரும்ப எடுக்க வேண்டுமெனில் மொத்த வைப்பு தொகையின் மதிப்பில் சுமார் 1.5% அபராதமாகவே செலுத்த வேண்டும். அதுவே 2 ஆண்டுகளுக்கு பிறகு வைப்பு நிதியை திரும்ப எடுக்க நினைத்தால் 1% அபராத தொகையை செலுத்த வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு நீடித்த நிலையில் ஓராண்டு நிறைவு பெற்ற பிறகு எடுக்கப்படும் தொகைக்கு அபராதம் தேவையில்லை. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் முதிர்வு காலம் 5 ஆண்டுகளாகும். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடிவுற்ற பிறகு தங்கள் கணக்கை நீட்டிக்க விரும்பினால் மேலும் 3 வருடங்களுக்கு கணக்கை நீடித்துக் கொள்ளலாம். ஆம் நேர்களே, இன்றைய மத்திய அரசாங்க திட்டங்களில் ஒன்றான சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

நேர்களே, இன்று ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் தனது 63rd ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றது. இந்த வானொலி நிலையம் 1963 அன்று June 2 தனது ஒலிபரப்பை தொடங்கியது. 1963 ஒரு கிலோ வாட் மத்திய அலை ஒலிபரப்பியுடன் தொடங்கியது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பரந்த மற்றும் சிதறிய புவியியல் அமைப்பில் மக்களை இணைக்கும் முக்கிய தகவல் தொடர்பு பாலமாக இந்த வானொலி நிலையம் செயல்பட்டு வந்தது. 1975 20 kW திறனுடைய புதிய ஒலிபரப்பி நிறுவப்பட்டது. தொடர்ந்து 1989 குறுந்தொலை அலை சேவை அறிமுகப்படுத்தப்பட்டதால் தொலை தூர தீவுகளுக்கும் ஒலிபரப்பு சென்றடைந்தது. 2003 100 kW திறனுடைய நவீன ஒலிபரப்பி செயல்பட்டு வந்ததன் மூலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முழுவதும் வானொலி சேவை விரிவடைந்தது. 2005 FM சேவை தொடங்கப்பட்டு உயர்தர ஒலியில் விவித் பாரத் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்பட்டன. ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தில் தமிழ், இந்தி, வங்காளம், தெலுங்கு, மலையாளம், ஆங்கிலம் மற்றும் நிக்கோபாரி மொழிகளில் நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி தீவுகளின் பன்மொழி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்றது. ஆம் நேர்களே, ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரத்தில் அமைந்திருக்கும் வானொலி நிலையத்தின் 63rd ஆண்டு நிறைவு விழா இன்று.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது நமது ஆகாஷ்வாணி 90வது ஆண்டு நிறைவு விழா வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி கொண்டாட இருப்பதால் அதை முன்னிட்டு நிகழ்ச்சியில் முன்னாள் ஆசிரியர் மற்றும் முன்னாள் கல்வி துணை இயக்குநர் திரு ஐயாராஜு அவர்களின் உரையை கேட்கலாம்.

வணக்கம், நான் முனைவர் மா ஐயா ராஜு, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் இத்தனுடைய நெடுநாளைய கலைஞர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் அகில இந்திய வானொலி நேயர்களோடு தொடர்பு கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெருமகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால், ஜூன் மாதம் 8ஆம் தேதியோடு அகில இந்திய வானொலி நிலையம் 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91ஆவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கிறது. இந்த வானொலி சேவை பொதுவாக மக்களுக்கு பெரும் சேவை ஆற்றி வருகின்ற ஒரு நிறுவனம். அகில இந்திய வானொலி நிலையம் 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை அயர்வின்றி தொடர்ந்து பணியாற்றி வருவது நமக்கெல்லாம் பெருமையை தருகின்ற

ஒன்று, பொதுவாக ஊடகங்கள் மக்களோடு தொடர்பிலே இருக்கிற காரணத்தினாலேதான் மக்கள் விழிப்புணர்வோடும் சமுதாய அக்கறையோடும் நல்ல குடிமகனாகவும் திகழ்கிறார்கள். அந்த பணியை, அளப்பரிய பணியை செய்கின்ற ஒரு சேவை நிறுவனம் அகில இந்திய வானொலி நிலையம். சமுதாய மேம்பாட்டிற்காகவும் வேளாண்மை மேம்பாட்டிற்காகவும் இலக்கிய மேம்பாடு, கல்வி, சுகாதார வளர்ச்சி மற்றும் அறிவியல் அரசியல் விழிப்புணர்வு, சிறந்த குடிமக்களை உருவாக்குவது, அறநெறி ஆன்மீகத்தில் சமுதாயத்தை செலுத்தி அதன் மூலம் ஒரு உன்னதமான பாரத மக்களை உருவாக்குகிற அரும்பெரும் சேவையை அகில இந்திய வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. பொதுவாக தொடக்க காலத்தில் இன்றைக்கு 90 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது என்றால், அகில இந்திய வானொலி நிலையம் 1936 இந்திய அளவில் தொடங்கப்பட்டிருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலே மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு அகில இந்திய வானொலி ஒன்றுதான் ஒரு மக்கள் தொடர்பு சாதனமாக இருந்திருக்கிறது. அதன் பிறகுதான் அச்சு ஊடகங்கள் வந்திருக்கின்றன, அதன் பிறகுதான் காட்சி ஊடகங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் தொடக்கத்தில் மக்களை விழிப்புணர்வு கொள்ள செய்வதற்கும் சுதந்திர வேட்கையை உருவாக்குவதற்கும் நல்ல குடிமகனாக அவர்களை உருவாக்குவதற்கும் அகில இந்திய வானொலி நிலையம் ஆற்றியிருக்கிற பணி அளப்பரிய பணி. அதற்கு நாம் பாராட்டுக்களை தெரிவித்தே ஆக வேண்டும். இப்படி அகில இந்திய வானொலி நிலையத்தின் சேவை இருக்கிற இந்த நிலையில வெகு குறிப்பாக ஸ்ரீ விஜயபுரம் வானொலி பற்றி வெகு சிறப்பாகவும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் 1963 தொடங்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு சிறப்பு என்றால், 1963 தொடக்கப்பட்டு இப்போது 63 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. 63 ஆண்டுகளாக இந்த ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் மக்களுக்காக சேவையாற்றி வருகிறது. தொடக்கத்திலே பல மொழிகளிலே இந்த வானொலி நிலையம் நிகழ்ச்சிகளை படைத்து வந்தாலும் இன்றைக்கு 7 மொழிகளிலே படைத்து வருகிறது. இந்தி, ஆங்கிலம், நிக்கோபாரி, தமிழ், தெலுங்கு, வங்காளம், மலையாளம் என்கின்ற மொழிகளிலே மக்களுக்கான சேவை பணியை அகில இந்திய வானொலி நிலையம் ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் சேவையாற்றி வருகிறது. ஆக உலக அளவில் பார்த்தால் எந்த ஒரு வானொலி நிலையம் 2 அல்லது 3 மொழிகளிலே தான் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிற சூழலில் அகில இந்திய வானொலி நிலையமான ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் தான் 7 மொழிகளிலே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. 1994 நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வருகை தந்த பதின் கவனகவர் கனக சுப்பிரத்தினம் அவர்கள் ஒரு 10 கவனங்களை ஏற்கக்கூடியவர். அவர் வானொலிக்காக ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு வெண்பாவிற்கான ஈற்றடியை நான் கொடுத்தேன். அதாவது, போர்ட் பிளேயர் வானொலியை போற்று, போர்ட் பிளேயர் வானொலியை போற்று என்று வெண்பாவின் ஈற்றடியை கொடுத்தேன். அதற்கு ஏற்றாற் போல அவர் கவனகர் கனக சுப்பிரத்தினம் அவர்கள் ஒரு அழகான வெண்பாவை, அதாவது போர்ட் பிளேயர் வானொலி நிலையம் அரும்பணி ஆற்றி வருகிறது, 6 மொழிகளிலே நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது, சமுதாய பணியை ஆற்றி வருகிறது என்ற பொருளிலே அந்த வெண்பாவை நிறைவு செய்தார். என்னை பொறுத்த அளவிலே போர்ட் பிளேயர் வானொலி நிலையத்தோடு எனக்கு 1989 முதலாக 37 ஆண்டுகளாக நான் இந்த நிலையத்தோடு தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன். அகில இந்திய வானொலி நிலையமான ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் பல நிகழ்ச்சிகளை நாள்தோறும் நடத்தி வருகிறது. நாள் தவறாமல் மாலை 5 மணி முதல் 5:30 வரை, அதாவது அரை மணி நேரத்திற்கு இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. உள்ளூர் செய்திகள், பல் சுவை நிகழ்ச்சிகள், குழந்தைகள் நிகழ்ச்சிகள், தீங்கிண்ணம், பேராளர்களின் உரையாடல், கவியரங்கம், நாடகம், சொற்பொழிவு என்றெல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்தை நாம் போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மக்கள் பணியை அரும்பணியாக ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் 63 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமகிழ்வை தருகின்ற ஒன்று. நான் இதுவரை இந்த வானொலி நிலையத்திலே 20க்கும் மேற்பட்ட நாடகங்களை படைத்திருக்கிறேன். பொதுவாக

அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே இலக்கியத்துறையில், அதாவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்கிற அந்த முத்தமிழ் வரிசையிலே நாடகத்தமிழ் என்பது சற்று அருகி குறைந்து குறுகிய நிலையில தான் இருந்தது. நான் அதில் ஈடுபட்டு நாடகங்களை எழுதி நிறைய நாடகங்களை ஒளியேற்றியிருக்கிறேன். ஏறத்தாழ என்னுடைய நாடகங்களே 22 நாடகங்கள் ஒளியேறியிருக்கின்றன. என்னைப் போல இன்னும் பலரும் நாடகங்களை படைத்திருக்கிறார்கள். ஆக இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்கின்ற 3 நிலைகளிலும் அந்தமான் ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் சிறப்பான பணியை ஆற்றி வந்திருக்கிறது. இதை தவிர 15 மேற்பட்ட உரை சித்திரங்களை நான் படைத்திருக்கிறேன் அகில இந்திய வானொலி நிலையத்திலே. அதிலே ஒரு உரை சித்திரம், அதாவது என்மே ஜரவா மக்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய வாழ்வு நிலையை பற்றி 1995 என்மே என்கின்ற தலைப்பிலே ஒரு உரை சித்திரம் நான் எழுதினேன். அந்த உரை சித்திரம் அப்போதைய நிகழ்ச்சி அமைப்பாளர் திருமதி உமா கனகராஜ் அவர்கள் தலைப்பிலே உருவாக்கப்பட்டது. அதற்கு அகில இந்திய அளவில் ஆகாஷ்வாணி அவார்டு கிடைத்தது. இது ஒரு ஒரு சிறப்பான பதிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சுற்றுலாத்துறையில் மேம்பட்டிருக்கிறது என்றால், அந்த சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டு அம்சமாக திகழ்வது கூண்டுச்சிறை. அந்த மாநில இருக்கிற அந்த கூண்டுச்சிறை, அந்த கூண்டுச்சிறையிலே ஒவ்வொரு நாளும் ஒளி ஒளி காட்சி அரங்கேறி வருகிறது. அந்த ஒளி ஒளி காட்சி ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தான் இருக்கிறது. அதை தமிழ்படுத்தி நான் ஒரு உரை சித்திரம் எழுதினேன். அந்த ஆலமரத்தின் ஆழ்மனத்தில், அதாவது செல்லுலர் ஜெயில் கூண்டுச்சிறையில் ஒரு அதன் வரலாற்றை கூறுகிற நிகழ்வாக, அங்கு இருக்கின்ற ஒரு ஆலமரமும் அந்த சிறையினுடைய மையக்கூண்டாக இருக்கிற மையக்கூண்டும் தங்களுக்குள் உரையாடி கொள்வதைப் போல ஒரு அமைந்த ஒளி ஒளி காட்சியினை தமிழிலே படைத்தேன். அந்த உரை சித்திரம் அந்த ஆலமரத்தின் ஆழமனத்தில் என்கிற தலைப்பில் பெருவாரியாக மக்களின் மனதை ஈர்ந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற உரை சித்திரம். அதுபோல நிறைய உரை சித்திரங்களையும் நான் படைத்திருக்கிறேன். அவ்வப்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வருகிறந்த தமிழ் பேராளர்கள் பெரும்பாலரை நேர்காணல் கண்டிருக்கிறது அகில இந்திய வானொலி நிலையம் போர்ட் பிளேயர். அதிலே சாலமன் பாப்பையா போன்றவர்கள், ஈரோடு தமிழன்பன், அவ்வை நடராஜன், கவி பேரரசு வைரமுத்து, நகைச்சுவை வேந்தர் ஞானசம்பந்தன் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு இந்த வானொலிக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். இந்த வானொலி கவியரங்கம், பட்டிமன்றம், சொற்பொழிவு, நேர்காணல் என்றெல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வாழுகின்ற அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து எடுத்து செல்லுகின்ற ஒரு நற்பணியை ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் 63 ஆண்டுகளுடைய நிறைவு விழா வெகு சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் அகில இந்திய வானொலி நிலையத்தோடு மற்ற வானொலி நிலையங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற அளவிலே எந்த விதமான தொய்வுமின்றி சிறப்பாக இன்றளவும் பணியாற்றி கொண்டு வருகிறது. மக்களுடைய நல் அபிப்பிராயத்தையும் அவருடைய நல் மதிப்பையும் பெறுகின்ற வகையில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வானொலி நிகழ்ச்சி என்பது மற்ற ஊடகங்களால், குறிப்பாக தொலைக்காட்சி ஊடகத்தினால் அதனுடைய சிறப்புத்தன்மை சற்று குறைந்துதான் காணப்படுகிறது. என்றாலும் கூட வானொலிக்கு என்று ஒரு தனி மகத்துவம், தனி சிறப்பு இருக்கிறது. தொலைக்காட்சி நம் செயல்பாட்டை, நம் நேரத்தை, நம்மளுடைய கவனத்தை விழுங்கி விடுகிறது. ஆனால் வானொலி அப்படிப்பட்டதல்ல. வானொலியை இயக்கிவிட்டு நாம் நமது வேலைகளை பார்த்து கொண்டிருக்கலாம். அதே நேரத்தில் நமது வேலைகளும் தொடர்ந்து நடக்கிற அதே வேளையில் அந்த வானொலி தருகின்ற கருத்துரைகளை, நற்சிறப்புகளை நாம் கீழ்த்துணர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு சிறப்பான பணியை செய்கின்ற ஒரு ஊடகம் வானொலி சிறப்பான பணியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வானொலியில் நான் ஏறத்தாழ 37 ஆண்டுகள் தொடர்ந்து தொடர்பிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு குறிப்பிட்ட வகையிலே பெருமையை தருகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே இருக்கிற பள்ளி குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு பல்வேறு பாட பிரிவுகளிலே பாடங்களை நடத்துகின்ற ஒரு பணியையும் இந்த வானொலி நிலையம் செய்திருக்கிறது. அந்த

0: நிக்கோபார் அந்தமான் பகுதிகளில் வாழ்கின்ற ஆசிரிய பெருமக்கள், தமிழ் பேராளர்கள், இன்னும் தமிழ் அறிஞர்கள், தமிழகத்திலிருந்து வருகின்ற தமிழ் அறிஞர்கள் எல்லோரையும் இணைத்து அவர்களுடைய ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இதனுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும், அது செழித்து ஓங்க வேண்டும், அதனுடைய பணி சிறப்பாக எல்லோராலும் போற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் மனப்பான்மையோடு இந்த வானொலி இன்னும் பல ஆண்டுகள் தன் சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, ஆகாஷ்வாணி 90வது ஆண்டு நிறைவு விழா வருகின்ற June 8 கொண்டாட இருப்பதால் அதை முன்னிட்டு முன்னாள் ஆசிரியர் மற்றும் கல்வி துணை இயக்குநர் திரு ஐயாராஜு அவர்களின் உரையை கேட்டீர்கள்.

நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.